0: la vie continue. Si le Burkina Faso tout seul refuse de payer la dette, je ne serai pas là à la prochaine conférence.
1: اليوم يظهر لي الناس من ملكة رقد.
2: أيولي لي فلا.